கடகட தும்பா தும்பா தும்பா தும்பா கடகட தும்பா கடகட தும்பா கடகட தும்பா கடகட தும்பா கடகட தும்பா கடகட தும்பா.

கலகல தும்பா தும்பா தும்பா தும்பா கலகல தும்பா கலகல தும்பா கலகல தும்பா கலகல தும்பா கலகல தும்பா.